ஹர் அம்ருத் பின்னே லோயா, ஹர் அம்ருத் பின்னே லோயா, மன பிரேமர தன்னா ராம ராஜே, மன ராம் சுவர்த்தி காலா, கஞ்சன் சோதன்னா குருமுக ரங்க சலூலையா, கஹ நானக ரங்க சலூல் பயே ஹை, ਗੁਰਮੁਖ ਰੰਗ ਚ ਲੂਲਿਆ ਮੇਰਾ ਮਨ ਤਨੋਂ ਭਿੰਨਾ, ਮੇਰਾ ਮਨ ਤਨੋਂ ਭਿੰਨਾ, ਜਨ ਨਾਨਕ ਮੁਸ਼ਕ ਚਕੋਲਿਆ, ਸਭ ਜਨਮ